0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: டாக்டர் பி விஜயகோபால் அவர்கள் புல்லாங்குழல் வாசிக்கிறார். பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங். கஜவதனா என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஸ்ரீரஞ்சனி ராகம் ஆதி தாளம்.

விஜயகோபால் அவர்கள் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கிறார். பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இனி மாமவ மீனாட்சி என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, வராளி ராகம், மிஸ்டர் சாப்பு தாளம்.

0: இதுவரை டாக்டர் பி விஜயகோபால் அவர்கள் புல்லாங்குழல் வாசித்தார். பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராம் டிடிஎச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் சேனல்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர், சுதா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாடுகிறார்கள். பி பி ரவி அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம்.

ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. ஸ்ரீவித்யா ஆர்.எஸ்.ஐயர், சுதா ஆர்.எஸ்.ஐயர் ஆகியோர் பாடுகிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து தாமதம் தகாதையா, லால்குடி கோபாலையர் பாடல், ராகம் மோகன கல்யாணி, ஆதிதாளம்.

மோகன கல்யாணி ராகத்தில் லால்குடி கோபாலையர் பாடல் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் இனி புதமாஸ்ரயாமி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி நாட்டகுறிஞ்சி ராகம் மிஸ்ர ஜம்பதாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: ஸ்ரீ வித்யா ஆர் எஸ் ஐயர், சுதா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பி வி ரவி அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமா லோகாபிராமா, கிருஷ்ணசுவாமி ஐயா ஏற்றியது பைரவி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

0: இதுவரை ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர், சுதா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாடினார்கள். பி வி ரவி அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime India.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஷியாமலா வெங்கடேஸ்வரன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ வி எல் குமார் ஆன் த வயலின், திருவனந்தபுரம் ஸ்ரீ ஆர் வைத்தியநாதன் ஆன் த மிருதங்கம் அண்ட் புதுக்கோட்டை ஸ்ரீ என் ராமச்சந்திரன் ஆன் த கட்டம். நிகழ்ச்சியில் முதலில் நாட்டக்குறிஞ்சி ராகவர்ணம் ரங்கசாமி நட்டுவனார் இயற்றியது ஆதிதாளம். த கான்சர்ட் பிகின்ஸ் வித் அ வர்ணம் இன் ராக் நாட்டக்குறிஞ்சி செட் டு ஆதிதாள் கம்போஸ்ட் பை ரங்கசாமி நட்டுவனார்.

இனி நின்னு ஜூச்சி, பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ராகம் சௌராஷ்டிரம், ஆதி தாளம். லிசன் நவ் டு நின்னு ஜூச்சி, கம்போஸ்ட் பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர், இன் ராக் சௌராஷ்டிரம், செட் டு ஆதி தாள்.

இனி பருவம் பார்க்க நியாயமா ஆனையா பாடல் தன்யாசிராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு பருவம் பார்க்க நியாயமா, ரிட்டன் பை ஆனையா, கம்போஸ்ட் இன் ராக் தன்யாசி, செட் டு ரூபகதாள்.

இனி ஸ்ரீமாத்ருபூதம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கன்னட ராகம் மிஸ்ர சாப்புதாளம். லிசன் நவ் டு ஸ்ரீமாத்ருபூதம் கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ரா கன்னடா செட் டு மிஸ்ர சாப்புதாளம்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு. வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஷியாமலா வெங்கடேஸ்வரன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ வி எல் குமார் ஆன் த வயலின், திருவனந்தபுரம் ஸ்ரீ ஆர் வைத்தியநாதன் ஆன் த மிருதங்கம் அண்ட் புதுக்கோட்டை ஸ்ரீ என் ராமச்சந்திரன் ஆன் த கட்டம். இனி ராம ராம குணசீமா, சுவாதி திருநாள் சாகித்யம், ராகம் சுமேந்திர மத்யமம், ஆதி தாளம். லிசன் நவ் டு ராம ராம குணசீமா, கம்போஸ்ட் பை சுவாதி திருநாள் இன் ராக் சிம்மேந்திர மத்யமம், செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் வி.எல். குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர். வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஷியாமலா வெங்கடேஸ்வரன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ வி.எல். குமார் ஆன் த வயலின், திருவனந்தபுரம் ஸ்ரீ ஆர். வைத்தியநாதன் ஆன் த மிருதங்கம் அண்ட் புதுக்கோட்டை ஸ்ரீ என். ராமச்சந்திரன் ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.